0: பேரு?
1: ஹலோ
0: மூகா.
2: ஆகோ
1: கோவனாவோமோதே
2: முந்து அகுமத்திகானியாயே அகாமெனா கியோங்கோரோ அதா
1: கியோங்கோரோய்
2: இ
1: ஒரு